0: chief told Thirumavalvan offered a reality check, saying Vijay may dent both DMK and AIADMK vote banks, but lacks the capacity to capture power.
1: புதிதாக களம் காணுகிற தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்து கொள்ள இருக்கிறார். ஆனால் தனித்த ஒரு சக்தியாக அவர் திமுக அதிமுக அல்லது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டு கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை.
0: Adding a cultural dimension to the political buzz, legendary composer Ilaiyaraja set social media abuzz with a nostalgic post featuring a young Vijay from the film Idhu Engal Needhi. The song's evocative line "Chinna Thambi Unnai Nambi Indha Naadu," loosely translating to "The state waits for you, little brother," has been widely seen by supporters as symbolic backing at a crucial moment. Vijay's entry has reignited comparisons with icons like M.G. Ramachandran and J. Jayalalitha, leaders who successfully bridged cinema and politics, even as past attempts by stars like Kamal Hassan and Vijay Kant saw limited electoral success. A majority of exit poll results suggest a second term for the ruling DMK. With the counting day approaching, the big question remains: can Vijay translate fan following into votes at scale? In Chennai, Sam Daniel, Find It TV.